0: கரலில் பிரணயம் விரியும்.
1: களியும் சிரியும் நிறமயலியும்
0: இல்லிக்காடும்
1: செல்லக்காற்றும்.